0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம
1: ஓம் சிவாயம். சைவம்தா சார்பில் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனை திருப்தி. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ அபயா. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாளவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மாயாவரம் கிருஷ்ணா ஐயர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: புள்ளிருக்கு வேளூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கள்ளார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேளூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு வழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும், சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கல்லார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை, தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவா.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 27. தேங்க்யூ.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karma Shaka, Adhyayam 21.
2: Atha Ekavimsho Adhyayah.

சோமோஸ்யஸ்விப்யாம் வத்ய ஸ்வசரஸ்வத்யை வத்யஸ்வேந்த்ராய சுத்ராம்னே வத்யஸ்வ பரிதோஷிஞ்சதா சுதக்னே சோமோய உத்தமக்னே ஹவிஹி தன்வாயோனர்யோ அப்ஸ்வந்தரா சுஷாவசோ மமத்ரிபிஹி வாயோஃ பூதஃ பவித்ரேண ப்ராங் சோமோ அதித்ருதஹ இந்திரஸ்ய யுத்யஸ் ஸகா வாயோஃ பூதஃ பவித்ரேண ப்ரத்யங் சோமோ அதித்ருதஹ இந்திரஸ்ய யுத்யஸ் ஸகா புனாதீதே பரிஸ்ருதக்னே சோமக்னே சூர்யஸ்ய துஹிதா வாரேண ஷஷ்வா தாதனா ப்ரஹ்மக்ஷத்ரம் பாவதே தேஜா இந்திரியக்னே சுராய சோமஸ்ஸுத ஆசூதோ மதாய சுக்ரேண தேவ தேவதாஃ பிவ்ருத்திரசேனான் நயஜமானாய தேஹி குவிதங்கய வாமந்தோயவந்தித்யதாந்த்யானுபூர்வம் வியூய இஹேஹைஷாம் க்ருணுஹி போஜானானி யே பர்ஹிஷோ நம உக்திர்ன ஜக்முஹ உபயாமகிருஹீதோஸ்யஸ்விப்யாம் த்வா சரஸ்வத்யை த்வேந்த்ராய த்வா சுத்ராம்னே ஏஷ தேயோ நிஸ்தேஜாஸே த்வா வீர்யாய த்வா பலாய த்வா நாநாஹிவான் தேவஹிதக்ஞே சதஸ்க்ருதம் மாசக்ஞே சிக்ஷாதாம் பரமே வ்யோமன்னே சுராத்மமசி சுஷ்மிணி சோமா ஏஷ மாமாஹிக்ஞேசீஸ்மாயோனி மா விஷந்தி உபயாமகிருஹீதோஸ்யாஸ்மினம் தேஜஸ் சாரஸ்வதம் வீர்யாமைந்திரம் பலம் ஏஷ தேயோ நிர்மோதாய த்வா நந்தாய த்வா மஹாசே த்வா தேஜோசி தேஜோ மயி தேஹி வீர்யாமசி வீர்யம் மயி தேஹி பலாமசி பலம் மயி தேஹ்யோஜோஸ்யோஜோ மயி தேஹி மன்யுராசி மன்யும் மயி தேஹி சஹோசி சஹோ மயி தேஹி யா வியாக்ரம் விஷூச்சி கோபவ்ருகம் ச ரக்ஷாதி ஷ்யேனம் பாதத்ரிணக்ஞே சிக்ஞேஹக்ஞே சேமம் பாத்வக்ஞேஹாசஹ யதா பிபேஷா மாதரம் புத்ரஃ ப்ரமோதிதோ தயன் ஏதத்ததக்னே அருணோ பாவாம்யஹாதௌ பிதரௌ மயா சம்ப்ருஜஸ்த சம்மா பத்ரேனா ப்ருங்த விப்ருஜஸ்த

ஹவிர்தானயதஸ்வினாக்னீத்ரஞ்யத்சரஸ்வதீந்திராயைந்திரக்ஞே சதஸ்க்ருதம் பத்னீஷாலங்காரஹபத்யஹ ப்ரைஷேபிஃ ப்ரைஷாணாப்னோத்யாப்ரீபீராப்ரீர்யஜ்ஞஸ்ய.

ஐஷதீந்திரியம் கர்ப்போ ஜராயுணாவிருத உல்பஞ்ஜஹாதி ஜன்மானா ரிதேன சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் பயோமிருதம் மது.

ஐஸ்வானரம் விபம் அயஸ்வாயாஸ்வாதேவாலேஸ்வானாச்சு சந்தானியர்ப்பத

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹசிரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai music and Thirumurai discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு பரார்த்தவர பரமேஸ்வரா. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவா.
1: புள்ளிருக்கு வேளூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கள்ளார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேளூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு வழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும், சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கல்லார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம்.

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை, தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம். பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா, மண்டலம் 1, சூக்தம் 27. தேங்க்யூ.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

சரஸ்வதீ இந்திராய இந்திரக்ஞே சதஸ்கிருதம் பத்னீஷாலங்காரஹ பத்யஹ ப்ரைஷேதிஸ் ப்ரைஷானா அப்னோத்யாப்ரீபீராப்ரீர்யஜ்ஞஸ்ய ரயாஜேபீரனுயாஜான்வாஷட்காரேபிராஹூதீஹ பசுபிஃ பசூனா ஆப்னோதி புரோலாஷைர்ஹவீக்ஷ்ய சந்தோபிஸ் சாமிதேனீர்யாஜ்யாபிர்வஷட்காரான் தானாஹ காரம்பஸ் ஸக்தாவஃ பரீவாபஃ பயோததீ சோமஸ்ய ரூபக்ஞே ஹவிஷா ஆமிக்ஷா வாஜீனம் மதூ.

ே சத்யே பிரஜாபாதிஹி ரிதேனா சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் வயோமிருதம் மது வேதேன ரூபே வ்யாபிவத் சுதா சுதௌ பிரஜாபாதிஹி ரிதேனா சத்யமிந்திரியம் விபானக்ஞே சுக்ரமந்தா ச இந்திரஸ்யேந்திரியமிதம் வயோமிருதம் மது दृष्ट्वा पारिश्रुतो रसज्ञे शुक्रेण शुक्रं व्यापिवत्पयः सोमं प्रजापातिः ऋतेन सत्यमिन्द्रियं विपानज्ञे शुक्रमन्धा स इन्द्रस्येन्द्रियमिदम्बयोमृतं मधु सीसे

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் பாராயணம். சிவ சஹஸ்ரநாமா இன் மகாபாரதா. சேஜ் உபமன்யு ரிசைட்ஸ் த 1008 நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா டு கிருஷ்ணா. பிரசன்டட் பை கார்த்திக் ராமச்சந்திரன் சேஷாத்ரி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் புஷ்பதன்ஸ் சிவ மஹிம ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, பிரசன்டட் பை சுவாமி நிஷ்தானந்தஜி சரஸ்வதி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஜானே கே லியே உத்ருத் ஹோதே ஹே. மே யே நாம் இஸ்லியே லே ரஹா ஹூ க்யோங்கி வேத் பி ஆப்கோ பினா ஜானே வாபிஸ் ஆ கயே ஹே. ஐசே ஷரண ரூப் பிரிய ஐசே ஆப்கோ மே நமஸ்கார் கர்த்தா ஹூ. அபி பரமாத்மா கே லியே பரமாத்மா கோ நமஸ்கார் வாச்சக் அப் ஜோ பி குச் பக்தி ஜோ ஹே ஜோ பி குச் ஸ்துதி ஹே மே ஆப்கோ ஜான் ரஹா ஹூ அகார் உகார் மகார் சே மே ஆப்கோ நிர்குண் நிராகார் சே ஜான் ரஹா ஹூ ஃபிர் பி நமஸ்கார் இஸ்லியே கர் ரஹா ஹூ க்யோங்கி பிராரப்த வசாத் பாப் ஔர் புண்ணிய ஜோ ஹே உஸ்மே சே தோ முஜே அபி குஜர்னா ஹி ஹே. ஏக் பார் சுன் லியா கே மே வோ தத்வமசி மே வோ பரப்ரஹ்ம ஹூ தோ ஹோ நஹி ஜாதே. ये क्या है, मेडिकल में कोई स्टूडेंट एंटर होता है तो पहले ही दिन से उनसे क्या हम बोलते हैं, अरे डॉक्टर. वो घर में भी बच्चा आएगा तो क्या बोलते हैं, देखो डॉक्टर आ गए डॉक्टर. अभी वो तो अभी एडमिशन लिया है, बट ही और शी इज नोन एज अ डॉक्टर. ऐसे ही अभी तो जब श्रवण करने की शुरुआत की है, अभी तो गुरु से बोध सिर्फ बौद्धिक बोध प्राप्त किया है तत्वमसि, पर अभी அஹம் பிரம்மாஸ்மி கி வத்தி கஹா ஆயி ஹே. அஹம் பிரம்மாஸ்மி தோ பாக்கி ஹே. தப் தக் க்யா கர்னா ஹே, தப் தக் மாத்ர பரமாத்மா கா ஹி ஸ்ரவண், பரமாத்மா கா ஹி ஷரண், பரமாத்மா கா ஹி ஸ்மரண் ஔர் பக்தி கர்னா ஹே. தோ கைசி பக்தி ஹே, ஜைசி பகவான் புஷ்பதந்த ஜி நே கி ஹே. ஃபிர் சே கஹா ஹே, யஹாம் அலக் அலக் நாம் சே பரமாத்மா கோ புகாரா கயா ஹே. மத்தலப் ஏக் ஹி ஹே கி ஜோ குச் பி ஹே, ஜோ அனுபவாத்மக் ஹே, ஜோ பி குச் நாம் ரூபாத்மக் ஹே, வோ சப் ஆப் ஹி ஹே. சர்வத்ர ப்ரஹ்ம த்ருஷ்டி, சர்வத்ர பரமாத்ம த்ருஷ்டி சே ஜிஸ் தின் ஜிஸ் க்ஷண் ஹம் பர் ஜாயேங்கே, சமஜ் லேனா கி ஹம் வோ பரமாத்மா கோ ஜான் கயே ஹே. இத்னா பி ஆப்கே லியே மத் சோட்னா. हां भाई, ये सब कुछ परमात्मा है, इतने कर्म जो है वो मैं परमात्मा प्रीत्यर्थ करूंगा, पर ये एक जो है कर्म वो मैं बाकी